வலையகமே நல்ல கத்தி கண்ணாடி அம்பும் நஞ்சே அரித்தும் உரிப்பிழை என்பது நோடும் மானம் மீனும் வளரவ செய்து குத்தி கொல்லோர் வாயவுள்ளத்தரசனும் வயத்தூரி காலியாரிமும் காவல் வேட்ட விழையாது சேஷஜெரியும் தொடுகுறையும் வந்தழந்தவனாளனார போரே ஒப்பிச்சோரு பையனும் மகிரி என்னப்பட்டதோ நட்சத்திரத்திருந்துள்ளித்தர வருவோர்

0: கரிவரஜர்மதாரியதாய புரஹர சூருவாகும் கரிமுகவன் கரிபலதும் கடல் கிகவிச்சுயுன்னென்
1: கவியடர்ந்து வரமருளே.